0: ஹரோ
1: ஹரோ ஹரோ
0: வீரவேல் முருகனுக்கு
1: ஹரோ ஹரோ
0: சக்திவேல் முருகனுக்கு
1: ஹரோ ஹரோ
0: ஞானவேல் முருகனுக்கு
1: ஹரோ